0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். பி பி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தாமதம் தகாதையா, லால்குடி கோபாலையர் பாடல், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

மோகன கல்யாணி ராகத்தில் லால்குடி கோபாலையர் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி புதமாஸ்ரயாமி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டகுறிஞ்சி ராகம், மிஸ்ர ஜம்பதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா லோகாபிராமா, கிருஷ்ணசுவாமி ஐயா ஏற்றியது பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடினார்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: சாகசத கட்டுகளா நீதி
1: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இப்போது
4: லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித கிருதி, ராகம் சக்கரபாகம் ஆதி
5: தாண்டவம். அவர தர்க்கபத்த சோதனைய சிறுவ சண்ண புத்த சொல்லுகிற மூலக தம அற்புத தர்க்க பிரச்சனைய மூலக பிரகரணத கொனை மட்டுமல்ல அவர ஜனருக்கு ஆதி அன்னோது நம்ம ஈ ஆதரவு வயசுவாகி இது சிறந்த

0: ಹೌದು ಡಾಕ್ಟರ್, ನೀವು ಕೇ ಗಂಡ ಅಂತ ಈ ಕೈಗೆ ಅದಕ್ಕೆ ವೇಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ.
1: ಯಾವುದಕ್ಕೆ? ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ?
0: ಕೊಲೆ ಆಗೋದಕ್ಕೆ? ತಮಾಷೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಖಂಡಿತ ಇಲ್ಲ.
2: ನೀವು ಕೇಳಿಕೊಂಡಿರುವುದು ರಾಗಂ ಡಿಟಿಎಚ್ ಎನ್ನೇರಮும்
0: இந்தியேசை
2: இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: You are listening to Ragam 24/7 DTH anytime in music.
4: லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரு கித்தனை என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய பாடல் சுருதி ராகம் ரூபகதாளம்.
0: ஒட்டி காலி ஆகிதுரு ಮೆದುಳು ಚುರುಕಾಗಿ ಮೆದುಳಿಗೆ ಬೇಕಾದ ರಕ್ತ ಆಹಾರನ ಜೀರ್ಣ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಗತಿ ಏನು ಡಾಕ್ಟ್ರೆ?

0: இதுவரை ஒலித்தது லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, ஜி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.